0: Ty lupači.
1: என்னடா பாக்குற? ஏய், லுக் என்னடா அங்க விடுற? லுக் இங்க விடு.
2: மவள யாரடி சீட்டி பாக்குற? டாப் போட்ட பேச.
1: ஏய்! ஆத்தா வந்திருக்கீங்களா?
2: ஆத்தாவா?
3: ஆஹா, நேத்து வந்த ஆத்தா இன்னும் இறங்கல போல இருக்கு.
1: அது என்னடா வேட்டி கட்டு?
2: ஊர் ஸ்டைல்.
1: அவத்து விடுறா.
0: Leo, the greatest of all time, among others.
4: இப்பதான் இருக்க போகுதுல பார்த்தி. ஓடணும், ஒளியணும், பயந்து பயந்து சாவணும் இல்ல.

0: ty lupači.
1: என்னடா பாக்குற? ஏய், லுக்க என்னடா அங்க விடுற? லுக்க இங்க விடு.
2: மாப்பள, யாரடி சீட்டி பாக்குற? டாப் போட்ட பேசுற. ஏய்,
1: டேய். மொத்தம் வந்திருக்கேன்டா.
2: ஆத்தாவா?
3: ஆஹா. நேத்து வந்த ஆத்தா இன்னும் இறங்கல போல இருக்கு.
1: அது என்னடா வேட்டி கட்டு?
2: ஊர் ஸ்டைலு.
1: அவத்த விடுறா.
2: அது விட்டுற விட்டுற விட்டுற.
0: Leo, the greatest of all time, among others.
4: இப்பதான் இருக்க போகுதுல பார்த்து ஓடணும் ஒளியணும் பயந்து பயந்து சாவணும் இல்லை.

0: Ty lupačí.
1: Dej! Jenna pakra. Ej, lukka jenna anga vidra. Lukka inga vidu.
2: Mabala, yaaradi seedi pakra. Top ota pesa.
1: Dej! Atta vandirkenda.
2: Atta va.
3: Aha. நேத்து வந்து ஆத்தா இன்னும் இறங்கல போல இருக்க.
1: அது என்னடா வேட்டி கட்டு?
2: ஊர் ஸ்டைலு.
1: அவத்த விடுறா.
2: அது விட்டுற விட்டுற விட்டுற.
0: லியோ தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அமங் அதர்ஸ்.
4: இப்பதான் இருக்க போகுதுல பார்த்தி. ஓடணும் ஒளியணும் பயந்து பயந்து சாவணும் இல்லை.